0: சண்டே ஸ்பெஷல்
1: தாஜ் எஃப்எம்
0: நீ கொசண்டே ஸ்பெஷல் நியூட்டன் உலகி நாய்சின் அகுபத்து கூப் செகோ தஸ்தாய் என்வீகித் கம்முகுல் குபோத்தகே கூத்தத்தின் வாகிக் செகோ சம்மக என்வீகித் சண்டே ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல்